0: ஞாபகம் இருக்குதா அந்த தாஜ்மஹால் பக்கம் வைத்து நானும் உன்னை பார்த்தது ஞாபகம் இருக்குதா
1: அந்த ஷாஜஹானும்